போகிறோம் அக்கா. ஓ கலரி ஜாழோனு மந்தோ கோரம் கொண்டாங்க மழை பார்த்தா நாங்கள் சாய்ப்பேன் கொண்டா லேங்கோ போலோக்கா.